வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உலகம் கடைந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோஸ் மத்தியில் ஞாயிற்றுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொடியூத்தத்தின் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி
1: Hollywood Top 10 with Sundaram.
2: Hollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718567757 5718567757. Hollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள்
3: Number 10.

0: இயக்குனர் அனில்குமார் அவரகத்தில். மேலும் இந்த திரைப்படத்தின் இசையமைத்தவர் சந்தோஷ் நாராயணன். படத்தின் பெயர் சாயாவனம்.
1: Number 9, number 9.

0: Number nine.
1: இயக்குனர் மருத்தி அவர்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரபாஸ் நடித்துள்ளார். படத்தின் பெயர் த ராஜசாப்.

0: Number eight.
1: நடிகர் விஜய் சேதுபதி நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் ட்ரெயின். மிஸ்கா அவரது இயக்கத்தில்

0: Number seven.
1: சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையமைப்பில் படத்தின் பெயர் சாயாவனம்.

0: Number six.
1: இயக்குனர் சுதர் அவர்கத்தில் மேலும் இந்த திரைப்படத்தின் இசையமைத்தவர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவ கார்த்திகேயன் நடித்துள்ளார். படத்தின் பெயர் பராசக்தி.

Number five. இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் மேலும் ஜஸ்டின் பிரபாகர் அவரது இசையமைப்பில் படத்தின் பெயர் சிறை.

Number three. இல்லைய தளபதி விஜய் நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் ஜெயநாயகன். இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்திரன்.

Number one. ஜிவி பிரகாஷ் அவரது சேமிப்பில் மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவ கார்த்திகேயன் நடித்துள்ளார் படத்தின் பெயர் பராசக்தி.

நாம் அளித்து வந்த இன்றைய கொலியுத்தத்தின் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெற உள்ளது இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: 819 किलोहर्ट्ज़, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: இசை அருவி புவனேஸ்வரியோடு
2: அலைக்கடல் தாண்டி ஒலிக்கும் அலைவரிசையில் உள்ளங்களை இணைக்கும் ஓர் இனிய சங்கமம். மொரிஷஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் விருப்பமான இசை அருவி எனும் நிகழ்ச்சி. முதலை முருகனை போற்றும் பாடல் உங்களுக்காக.

அந்த இரவு பொழுது எத்தனை அழகானது! பகல் நேர பரபரப்புகள் ஓய்ந்து பறவைகள் தம் கூடுகளை அடைவது போல நாமும் நம் அன்பிற்குரியவர்களிடம் தங்கம் புகும் நேரம் இது. வீட்டு வரவேற்பறையில் அமர்ந்து குடும்பங்களோடு செலவழிக்கும் நேரம் இது. அடுத்த பாடல் உங்களுக்காக.

இன்றைய இரவு பொழுதை இன்னும் இனிமையாக்க உங்கள் விருப்பங்களையும் ரசனையையும் கருத்தில் கொண்டு சில தென் இசை பாடல்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். இசை என்பது ஒரு மாயக் கண்ணாடி. அடுத்த பாடல் உங்களுக்காக.

அது நம் வலிகளை மறக்கச் செய்யும், மகிழ்ச்சியை இரட்டிக்கும். மெல்லிசை பாடல்கள் மன அமைதியையும் தரும். அந்த இசை மடியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன்.

இசை அருவியின் இன்றைய துளிகள் உங்கள் மனதை நனைந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.